கால கொண்டு மறைக்கு ஆனா இந்த என் கொடுமை ஆனா கொடுத்து வந்துருவா கிரிக்கெட்னா மறக்க பரவாயில்ல.